0: கழுகல் மூலே கரதிய கெம்பரே அந்தர யாயே வெவ்தாவல்லே தஹதிய ஹெலனா பிய குடையட சினிஹச புதும்
1: சினிஹச பூதா அம்மா வருண் வகே
0: ஜுனி விசி எக இரிதா பியவர்

0: சும விரஹாவே வேதனாவ
1: மகிழ்வ துணிசுரு கருப்பத்து சாதன உபயமியன துரு
2: ஹதுத்து தெனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி இருதாராத்திரி ஹதுட்டு ஹிமாலிக்க
2: ஜோதிராதாரய
4: விலாவ பசுரு දෙකයි විනාඩි 45යි
5: වෙලාව ඔබ වෙත ගෙන ආවේ
6: මේ TVS Sport 110 පෙට්‍රල් ලීටරයක් ගෙවුවාම යනවා යනවා යනවා
7: ඉවරයි TVS Sport 110 පෙට්‍රල් ලීටරයකට කිලෝමීටර 80කට වැඩි දුවන නම් මේක තමයි
8: FM 93.5 FM 93.7 ලකන්න Radio ITN
9: ප්‍රසංග වේදිකාවේ රේඩියෝ කරණය ලක්හඬ ගී රස

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: வினதியாக வச்சதையும் கீழே பலாகின ஏடியாம கபுட்டு அப்பே ஒழுவே கூடுவதெல்லாம் பித்தரா தாரவா மே சிதுவன ஹெமதேம தேசபாலனிகாய் இத்தின் மே சமாஜே கென வினதேவால் கென ஒபட்டாத் அதாசா கேதி அப்பே அப்பி கெனம கதா கரமும் சர்ச் லைட் லைட் இரிதா உதே அடுத்த வெனசுட்டு கெமத்தி ஒபே அதாசட அப்பே துரகதன வியூர்தாய் பிந்துவாய் ஹதாய் பிந்துவாய் துணாய் அணு துணாய் பஹாய் அணு துணாய் ஹத சர்ச் லைட் சமாஜ கமிஷனே
2: ஒபே கோட்டிபத்தி சிஹினே அத செபேவேத ராத்ரி 10ට ලක්හඬ අහන්න ජාතික ලොතරැයි මණ්ඩලයේ සියලුම ටිකට් පත්වල ජයග්‍රාහී ප්‍රතිඵල අද රාත්‍රියේම ඔබට කියන එකම රේඩියෝව ලක්හඬ

0: ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ
1: கரக்கின ரோதே கலுகல் மூலி காரதிய கேம்பரே அந்தர யாயே வெவுதாவல்லே தஹதிய ஹெலனா பிய குடையட சினிஹச புதுமு
2: சினிஹச பூதா அம்மா
1: ஜூனி 21 இரிதா

0: நிபண புதுபன சித்த நிபண புதுபன
1: சத்யாந்தையே ராத்திரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்திரி நவேட்ட.

0: வேதனாவே
1: மகிழ்வ துணி சுரு தருப்பத்து சாதன உபயமியனு
2: ஹதுத தனிம ஹெங்கிமே ஜீவமான உத்கர்ஷய
0: ஆதரணீய ஜோதி
3: ஆதரணீய ஜோதி
1: ரசோதயே பந்தியேனு ரஹை ஜீவிதே
2: அஹிமி ஆதரே ஜீவமான ஹட
0: ஆதரணீய ஜோதி ඉරිදාරාත්‍රී හතට හිමාලික
2: ජෝරාදාය
0: කැරකෙන රෝදේ කළුගල් මූලේ කරදිය ගැඹරේ අන්දර යායේ වැව්තාවල්ලේ දහතිය හෙළනා පියකුඩයට සිනහස පුතුමෝ
4: සිනහස පුතා
0: ජුනි 21 ඉරිදා